சேர்க்காய். குயினி தந்த குபயோக்கு அயலப்பாலுபயோக்கு கிருமம் குசுகண்டியும் கப்பமுழோக்கு கண்ட கக்கிலகியமானுச்சுத்ததோ மத்தது மதிக்கரு பத்தனுக்கினு குமத்தங்களேன் கச்சுல துப்பனோ உத்துல கவோ குமத்தனு வாலைமான் இதிக்கன்னா குடி நின்றனுக்கு வனக்குரங்களி நின்றனுக்கு இப்பகுந்த எந்தை குமத்தந்தையத்தா அகச்சோக்குழுக்கமக்கு அத்தாகு சற்று சொல்லு வந்து சக்கங்களே.